தை தக்க தை தக்க தை தக்க தை தக்க தை தை தை தை தை தக்க தின்ன தின்ன தக்க தின்ன தின்ன தங்கட தக்க தரக்க தக்க திகி திகி திகி தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட ததிகிணத்தும் ததிகிணத்தும் ததிகிணத்தும் தாங்கிறதக்க தடுக்கிறதக்க.